0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கடமடியில் கமலதளம் நடனடனால் புலரி மழா. கடமடியில் கமலதளம் கவிழினையில் சிந்துரன் நடனடனால் புலரி மழா பூஞ்சொடியில்